தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜதி ததல தஜ்ஜனு ததலு தத்தினி ததினி தத்தனு தத்த தரித தனத தனுத திமித